0: யாரா இல்லை இப்பவர்த்தியர் படையாளா ஒருவரை நாங்கள் காண்பதற்கும் பத்மக்காராக காணவர்களை காப்பாற்றிக்
1: கொண்டிருக்கிறார் சார்.